செம்பதத்தைகள் கூட்டமானத்து பொன்னம்பிலை சும்பனம் கொள்ளானொருங்கி